0: ஊரு ஐ சோடியமா ஆறாம் பச்சானுமே மத தேதி
1: சிறு சேலை சுருளை
0: நாதா அசாபன் ஜூசூரு ஜோடன் ஜூசூர் கந்த ஐ சேல ஜி தக்லீஃப சட்ட தக்க லகன புராணன் ஜக்ம ஜே சூர ஐ சமடிய ஜே ஜலன் லாய்வே ஃபாய்தேமந்த ஆஹி
1: இஸ்தமால் கிய கஜே
0: முதாசிர் தேல் ஹந்தர்தே டியமே பகா ட்ரே பேரானயோ ஜி ஹா ஹர் ரோ அடி வெஜிலோ வட்டிக்ஸ் ஐ சமே
2: குசாரியோ